0: 的罗斯尔多南镇一边树立萨巴黑人的树边军马的主要行巴当卡查瓦月大家都以对了白月巴当写出了要不能写写巴日大家拉萨中间的大街区等了行李群里连多特别内部行月经我在这追看清梦的一弄若巴区的路色度南镇一边东库的士兵多当一万几音乐有几人看烟叶多路对南镇个周边这大三金天津多新鲜连木区张恩五八当开路暖一八折那里路对多冷点一七点追看亚当一千年级火车站行至水坝卡那些行入冲热七卡多五百中午出了我车等行至水坝空中特约栏满头区永北京蒙都青年听力及平至七十七元八折大街区等的行李听力能跟过路上电子机那路冷点一火车站特别准那家人民心中都了从萨巴卡及南镇一边春日滚过红土巴当从阳人不都一夜八日现住里呢满错就用白破云芒一些银的绿路对多让中级行住村里来入学的学校及动物接点村里比了零年的兄弟行住芒及用白破就了工地太有八日那就中起来那就中多北中娘家这家公司总用节行中就了军队银这有我妈随把对比点看从马对比我妈随把从他地步越比满足去娘家所谓火神江拍越把日北中娘家这家所他团的拍机器用给这公司里顿把送上去大家按去学界里有着一笔一圈七十多年新竹马当清仓罗大电脑修车摩托东岸当学银行里扎头当张明杰从里亚切罗的项目地按去娘家跟着呀扎大对的团建人卡就不用他提音乐这些吧日内容呢满区一大堂百分用品嘎进过修讲日的旅程多让中级内修亚切若同志的我在对比那边图样呢男女他们亚切若同的用百定不用啊些吧日罗嘎中级级罗日堂行日日行走拿出些人昨天里追让所有军中一点那张口当内部扩节男女行踪拿所当大用所节农休息中年满足最新看作正确用本所推把行月那里接大主播的李英的修别三日中给满足人家短短节了男女用本国吃人家茶层行月吧日罗嘎中期的三日中都是行至的行踪拿所一别工作不易其中促进给李顿吧切多节现在南区里头来工地休息东边，满处用白跑当真女透着青月季些吧日，那里落得多，让中介从年的苦有军区类似东岸当，在学了工地东西区忙不断于边，从入当下月了远阔七十青银，中前当中山经济学冲炸超多千八日，台当期间中前当中山级中面用过门都青年谢家当，不过了三营女小姐用白所透着青月。他分给严嵩切阳军队投入清月比用白电笔昂投入清月冬季结账一龙二八的的绿落对多用用节中午现用节目的强月来用白国吃几只一顿也叫居民招谈中切的中大节中午没着强月来用白国肉算至冬面中家年仓啊中十节中午没着强月来用白国肉冬冬季家几十年怕起将用节安当不着来用白日也给段子局被用大街写切入卡给中民动用大街出于出张员吧王子荣给库空业内电呢中三级中民用班拍起的中切堂中大级中民用班拍起的六八雄月别中切堂中三级中民用班接黑八众多入音乐用班接主期托内电呢拉坡上业绩用班判断众多部入音乐班创造了年兄年初的众电部雄月金用白所比他们亚切入东岸党中切党主席节苏特用到了平均入协把局也嘎党不过了三印就学会用白所定比派遣越级协把日
1: 您这中间的农总的罗宁店跟白马多吉罗三七所接人中协党主客了的罗宁店把他接你蒙族家三百里内出外平常出事东岸多着罗宁店被偷了店内东个蒙平十九栋现在西藏所住着接把里 电脑工程东亚协会忙了兄弟协会推面商店顶上这边安置学员向了第一国家三级生入农我们七七搞不懂七干了差不多这没一栋人家也别弄中给压榨根本过来了而定的别马多节六年电线了六七八栋两只数字升级六年电笔两个店几几年了出价跌的产业蒙出价给着用用的照业弄作弄中的了把这种作多么定正公布
2: 别人的我们当年给你我们的阿香卡查询的苏布汤姆这边的时间的六年大概用着我们当年别人是都七分都是了没的
1: 弄作弄中的了几六年电器比马多几
3: 你们我包住你的六年多你不过的包住你的六年多的等我们来你是包住你六年多的等我们开始考虑去包住你六年多的三个人的你在穷队呢包住你的东西呢那我记不住的民族性盲目总盲目他是三个人的三个人的三个人的搞不清楚的六年多的当过穷队呢当年的去了当六年多的在清教授的去了
1: 白马多吉抢几百多年工程中给搞到那座建呢？他的家卡龙的逻辑升级高，摸了兄弟些个一笔，少不多些一笔。就当各家各家国安落了，白马多吉工程中弄些把东，空给龙格了多种作弄，六年电变更可玩嘞。高多的六年电变直接从马没动，大点拉点呢，我估计也把东。白马多吉进修书，你去我直接搞把了看呢。热浪加剧，他妈热的，他人冷酷的，六年电板着个热，弄着弄中的了家，六年电器别嘛多急。
3: 他新装修起来的这个独居房的，是不是电是盖的主动的？盖些这点的主动你没吧？这来说的工资不中，工资接受是接受，但还是是盖起吧没隔壁，六年的是个看着没开的。
1: 别嘛多急，罗生去说起来，弄着弄中的了东。建栋巷个生产工作接点了，六年天一栋老砖顶一把的。落地到侬白马多吉，那年家人下栋头把栋，家人年节个租个长几栋热得头把，工作卡了安到人顶把手机，碰见了每栋老人头也。弄着弄中到了家六年电根白马多吉。
3: 那土路是说，对，我的爸爸是女，对你姐姐当爸呢，爸爸当姐。就是对侬那的穷呢，对，农村是不是让叔叔他没出去干多几年？
1: 电工中学出马了，路车是把东，咱家轻松出马了，车一边，蒙族家人家做啊，俺为平常做事产业，交了年冬年纪老了，年车中间了，农村给中间六年工多嘛的，我是毕竟经过栽培，蒙族家上边人家做啊，俺为平常做事产业。东个二九五八一了，碰见了青浦走马东，蒙族家做俺为要的产品的，白马多吉了，用出了什么一把的？弄做弄中的了家，六年电金白马多吉。
3: 其实毕业七年的，但是进黄六个的他，外边的祖宗东西拿了来的，你是忙起了电视你，什么没办法？等六年等你的呢，六年的来弄，电视看的你的，那三九再来，他们在那黄六也的是的。
1: 六年历来重在建东，人侬建了初级的杂技间呢，白马多杰融合了我老早沙巴老江东，今天叫六年电白老早老江在的，第二届第三把在一把的。六年日月了我记，六年用电啊，沙布马车东，上掉了马车锁，前场没白六年呢，我同你米家一把东，出马了杂技一把锁，加起一几个在白，前场进去六年拦截一件，蒙族做搞不起一把的。别马多杰，感谢六年大金叶子，你离开的没得英雄姐姐联系上班的。
0: 大家来看的拜年出了，一千年的年，一千年的年，中国朋友，俺做人杰，西边北街来住，住着粗巴五泥巴塘。中国左边三路七十六人杰，北中拉西六西边，北端住着西五拉三泥巴杰。大镇的一个土。杨永等行情让熊熊中期基金啊做了比上当如于千年蜕变完全不同于某个连续性的还在中期基金中去看当开了所住着的希望的学弟啊做了比上为年对当啊做今年对如于年对期立的看当杀对杀一千米图到了希望吧日对龙的前去那种冲动多住着希的住着的粗鄙空不顺其没得看个例子推门家他当了如这里一把马子用完把这一把子如这里出农村是比当局里的没比对后居住一把马子里面那个银档杀对一把把该一独立来一 不是女把姐姐，我做比你对当，如果你对了，啥也行吧是。对龙的请全国人民中的人，男朋友请就入门稀拉几。我做了别上我去，一人到一从的，来些不与你对了，很上胸。来前，你初步叫人接人送，连你头一从的来些豁达，不就一些行吧是。对龙的请去，现在入土就住院吧，定时准备。家用三年卡的混天别上跟别台当局接触面通家提出请愿。来前我做了别上位刚刚了嘛这把当来行不能别学上了录用几点来段卡也不住军营些写法日。家用经我做了别上当家用接这女人卷她经济自己青年特别江苏行情徐州到天初八车公司过夜下播当请我美洲公卡中的陪你。罗姐姐有侬，得开业连年头，连年点钟下班，再去娘娘娘学弄一把热。华泰龙得来之前，你就不热了么？李金荣去，空给当军年纪，大家当团结气质轻松。来前李团这边侬开了拍街同学当，娘这等在一年白太学就一些些把热。家用金啊，做了白山娃，下播当给。大厅的水果店主呢，按照年纪空着去被谁家当，拉着了。每周里段把了六九兄弟三农大部兄弟写不热。对于你年纪过去住着的一人中当去开了几所社区一点。假期里座啊去普三街的三当奶奶托严重就了车顿写不热。北京中秋节啊就是北京正里龙街。拉萨呢北京给他的入学写入银币你让你就用啊他娘学也不写吧银币写不热。家用姐，我见我做了人大团结张中杰，我让你姐当局充满了西北人，他们让你姐里里头女把干预团的，北京地位在多地把用着女把团聚若越级西北人。
1: 那俺来过年，你这别说了，就在年前早上年纪，出着龙江江西江三级用来攻击，中汉没来几天出边娘的爹娘，在多地边北京家来进十八张西北一定做这边，三个边我这存的天你把做的。别将这次空格组成到科教管理，你是我这这把的。别将这次了空，东九九支部书记，你可话老把钱领给。别将这次了空的呢，别叫人家这次了讲，你到十八人民公园，做了这些准备，那些按照做着嘞，就说这把些言行。叫了年冬年上路了，到我这几把了，连你的这把东，大哥话没听成年些了，年龄这把的一起上把的。别将这次的空呢，别让将将家心情让别这次空他妈的严了。台湾多少三遍，别将人家别将东主家迁到龙岩家中这栋。中华没来几天出边，那些盯着嘴边，盯一感情下就严。天开起来，人家家你到上班的，人家寻脚洞，脚不老说。人家有个娘嘞，人家别人家一家亲家住到龙岩家，人家来地下严。别将这次的空住到啰嗦，人家不住人，罗秀仪。我做音乐南边银行经理，日末完了，几十家年龄特别自己业绩上班的，别将几十空执行部，例如托当把罗总做米，整天就军给车上烟，从嘛日末完我呢上街摘的，家将门闸完了，钱给将门闸完自己业绩上班的，别将几十空个酿造部认定来做，连续当给，我做运输集体托的中正经济，整天靠业绩把动。娘子我不叫我往中正街罗沙中一头儿这边来点里头这把烟中正经家人天自己呢来老村外来一些烟去上班的
0: 大家来看你朋友你出了你的表情太多我一些这边跟你比表情中是大家同为张静一定比用的了我的手机行我的手机中看你比比乱马顺着拉张张大人准备团里他杀当不如乱钱出一把热在咱们清仓转卡多少码去洗手间当然都变在用了一年转卡的你用地位要不用了一句三一一元八当在咱们七天团结从卡农从没春的土地十九七天团结了大约年龄达八零七八对呀十七帮助人给新的独立农从没十九年月里接着的行为新土地达洗手了我这干着也就说真正的一元八日我用一根罗春好爷，俺去论亲才用俺所徒弟，罗马去八七了爹呢，这扎一边女把七十多年，前仓准看到主席的爹把些用我的一把当， Nyanli kang su, rang su zui chi ting tuni jang yong ji chong shi ra dun tui ba, hi jun yin hi xie ba zhi. Luan ma gang ga rumi dian huang an chu, ngan kam nyong ki gu ni du gu ju. Da ten ji yong dar ju di, ngan chu ngan kam zhi da ya bu hi jun yin hi xie ba zhi. Bu shim zong di yong yu luan ma, yang jin ju ma, dian huang, tai dong hi nyong yu jiang, mui zu zhi da gang zha hi gu mi mi hi ba la dian, nui ba qin bu de zang tui mi. 大天用到了后期昆明三家堂团家七十七八日杨杰准备三块八日没生过了黑八天呢给家天部学习把张满一八日让你姐从军我部的八零也不当我追也不学就得人都学习八日对于你也应我用习及罗马区八家堂堂天东学堂所学过去为来自的忙不学八日罗马常文经给 大天用一些亚南对军天东西被吹被学特别起来俺这件这种当人的有时候公平天天恶作其实这也不是军一些吧是让兄弟单位长期用的看起来对我们那才能去准起俺这人马错了让给你的陀螺节大天用被一些亚南被学也不学的被用有种当天机所这也不学推举若越界些吧是那个来过年你这边是了 ཉལ་ལོ་ཤེ་ནོ་ཆང་དོ་ཏོང་ཅི་རྗེ་མ་ཏེ་ལོ་སོ་ལེ་དེན་ཏོང་ཅན་ཚུ་ཚ་ཇི་ཅུ་ཏོང་དེ་ཡོང་ཡོང་ཅན་ནོ་ནེ་ཨ་ཡ་ལོ་ཅི་པི་རེ་ནོ་ཤུ་ཟོ་མ་ལ་ཐུམ་ར་སེ་དེ་ཅ་པ་ཏོང་ཨ་ཡ་ལོ་ཅི་ཅེ་ཏོང་བེ་ཅན་ཉེ་ཤ་ཙང་ཨ་ཇ་ཡོང་ཅི་ཅེ་དེན་ནོ་ཚ་པ་མ་ཟི་ཏ་ཏོ་ཀ་ཡེ་རེ་ནྲི་ཏི་ཆོ་དལ་
1: gyeginja tatu ki yerin riti jayde loma zuwa la lochin taya ye jen. Gyeginja ninshila jo ngusu reizang zi zi yeri chaja ye batung loma zuwa jung yerin gilne rambe jan unzi ji ngiso re rindi toji ye. Chanto chungjira mante sanbe gyegin sona rumi tatu ka yerin riti jayde unzi lochin taya na loma zuwa langsin hijin dobi pintu chenpo noji sambari. Rongchong jongche nonya tato ki yirin riti chetawa chodal tongki tongchir jipa yenbe chanto tongchir ji. Doni yala mene lodra nrinchong da tato ki yirin riti chetawa chodal tongwa je. Rangyan lodra nrinchong ki onsa loji tijira pinti chimpo tiyane loma zo lojong zisyan tong soyo zisyan pe ye. Ndolo jida trupe danjaw da chanto tongchir je tato ki yirin riti chetawa chodal tongwi nyanyong jayong ja riyang lozu to nyanche chabari. Chanto chungchira choyo zong lonjinka gyegin chiyongki, tatu ka yerin riti chodal tomati, nga zo gyegi zo lote chijira pinpa chimbo tu zong la, chogo zo lojun zibi, senhyo chong chira chan doji sombari. Chanto chungchira mante sombe loma tinzen deje ji, tatu ka yerin riti jibati, yosi tong tinjang chungti ji, zire yundi chira chan song la, lochin zu ka rongi jia goche zichugan dobi, si debo doji hibari. Yanyong chanto chongchira cha yong yong chankhen la cheta cheta di iya ya loje pi rinu huzo ma la chanto loja nrinchang ta chodal tonga tong iya ya rinu loje tong chamin zu chi pechur gyegin cha rujur cha santan chi wi loje cha tong sabat di di chongzin cha thola di ni yiram ji loje chi chen sa wari chanto chongchira mante sambe gyegin lihai chongki iya ya loje pi loje cha puchi yalu tong loje cha gani se ye mi Loma zo loje jia nongdian kongda che yimi su ninsin xiegan dobi. Chisa loje jia do li ju dongjira pintu qinpo noji sombari. Chanto chongjira jia tatang gyegin ji, rongdin satya jia ne iya la dingde loje jia gama dongwi. Nolo jida dimbara chanto chongjira ji, iya ye loje jia dong bieche nixia zanga jayong ji, jindian miyang no chiba dong. Jindian no chaji yong yong jia ong dongbo la leje ya bari. Ruwa che zon lo chong tongpo lo rang sanpe lo kong nong, jayong cha jindia pecha no zai bi, gin trusho chan ji, iya ye ngere satyan tong che chu din bi, ngadro nong chong la din ne, lo ma cho la nong a ji bi, ong zi lo ching cha ye bari. Ruwa che zon lo chong tongpo lo ma cha xe yong zang ji, ma xe ba chido gin la ji ngere satyan je ne, lo de nong ge ye bi lang sin xe jen dao chi xe bari. Ruwa che zon lo chong tongpo ge gin trusho chan ji, Lochong lo me sangye jia chi chu do sun zhe zhe de, po zang iye jia lo zhi lo lin bie chen la di ne, iye ye lo zhi zhe tong chan ge zhe bi, lo zhi bu zhi ding bo ngong, li si chan ye ji sang ba ri. Ka ye lo ye jia zhun de re le chan do, Loso le dian zhong zheng tsu se ju ju jeba dong rino la ding ne, loso za gyo pe jie duwa la gong li ngan ye. Ta cha zhong zheng la zi la ngao zhu qingpo zang ne, bu li loso wa tian kang rambi, bie xia jie jia lo zha zong ma la, nyong jie toba zang ye. Kian to zhong jie ra loso jie dong zhe ye su jie yan ba, jie zhong yan ba, xi chu yan ji, nga zo jie jie ra qiang ge zi jie ra xun ya jia ne, loso le dian zhong zheng jia zu jie ra jie chu zi bi, lo sam jie cha gyo zo wa dong, So yon ya ee ya lo jie pa su chio da la tong, bi jie ci jie ra xio jio de, jia qi ge ging jia rin no zong zi to ra tong zan no chi ra tong ne. Zong zin tong rin ya la ting de, lo so zo gyo puli do nyang pe jen jo jie ra ting qin jio jie yan xin sang ba ri.
0: Pe lo su re ki lum jui la lo jun yi ren ni ba tang, lum jui na pe lo su re ki rin zhe rin nu bu jie hi ri. Ye cha ra, ye zi zong qi ra min zi kang ki pe lo su re ki qi din ji jui din din de ni. Godin lum ju xia yu ro rin bu xi di, xiang chu bi qi li la zi dang, xin za kui nan ju to ni di ni, lun su xia yu ru yin ba zi. Xiang la di gu ji, san ju xi xu gu yin, ye zi zhong ji ra, min zi kang gi bi lu su li qi din ji ju di ni su xu ge gang sa ra, min bu ji zi song gang sa ra, to yin ba dang. Tum qi no, lum ju jin zhu lu, nian ken ma bu yu jin, to mi, min dun bi qi lin zu ti wu, lum ju lu su xi ju ra zi yin ba zi. ये जे जों छ रा मिन्स कांग के बेलो सोरे खेदिन जिजु देखा के ने बा छिरन वा मे
4: दादा किनसंग हेब्रो लि ना निमा चुचु छिन गिन दाले कोने कांग बन न्यम जो खान जे छिक दुगले थिरन गे लुम निमा गाई के ते कांग बा खरा देर छबो छिन ने गाले तो बो खना दिस इज छ रा
0: ये जे जों छ रा मिन्स कांग बेलो सोरे खेदिन जिजु देखा के ने बा पेड्रु छि
5: ना ते फो नि ति लो सुम छि सु पो चुंबी ना जले दालो थांग बो यिन रु जो ये ni thama du kha men je man jin lang ge se se chim be nang ne ga zu se re tha gi se re che
0: tho ki mi gu ko du mi dun bi ni bi ne da la yin ni lum ju la ko bu ye mi ko yo da na yu ba da de ga ra che den ji ji ne de kan chu bi ka ra che le jin ji lum ju ji chi lu so gu de yin ni sa tha ren bu ni yong wei mang cho cho lo de de zhu ba ji ye ze zhong qi ran mi zi kan bi lo so le che den ji ju de ha gi ne ba bin ba chi ren gi
6: ऐरु कहाँ नहीं लम्सान हो रु ट्रोया सोंग आता चिटा ना ना ताब्जी सोंग संग्रह ला चीन ले चुके सातावन ने ले ट्रोया सोंग
0: ये जो जोंच रहा मैं जी कहाँ पे लो सुरे केदिन केजू देखा के जुरे यूं बा युली
7: कहाँ उसमें भी जो ये के मासे में चेंट इंजे इंबे सिद्ध संबंग जो के दे जंगी देश Tiki penu lu mendo yana tuzurin do kandru de otoga yisub chego kanga do de na lo chasan kasa chine si yor.
0: Pe lo so de ki lum jun de ni si lu ni tong chu ji lu ra nyang zhe jia cu lo su chen le ren ni zang zu jing mi xu ya ren ni chen chen mei yong de ju yo ba da. So ju ren ni ji man ye deng se mo dang de ren pin ju ji ren tang qian bo de ba ji. Men ha ra lum ju de ni de ra lang lum kang dang xi lum kang dang chang lum kang Golum Kang, Gang Kang So, Long Rui Mengzha Wa Jue Zang Zhu Yu Ba Zhi. Ye Zhe Zhong Chi Ra Mien Zhi Kang Bei Lo Su Le Ki Ding Ji Jue De Ka Ki Zhong Ren Wan Du Chi.
8: Lum Jue Le Ding Zhou Tang Ka Su Top Go Wa Da Ge. Le Jing Ki Bo Ni Da Lum Jue Ka Xie Zhi Nen Ka Chi. Te Xin Tan Da Chi Xin Bi Lum Jue Tan Zhu Te Wei Jiang Da Chen Den Zhi Tu Tong Ye. Lum Jue Ki Lak Len Zhe Zha Chi Sa Chi. Lum Jue Chi Zhi Ku Yuk Zhe Zha Chi. Ten Zhe Zhi Ko Tung Chi Ye Ki Mik Zhe Xin Ke.
9: Sanjuran nyanja nyanje, tangka songja, juja la dar jebi kakong.